ஹேயோ ஷஃபாஅத்துக்கும் ஷஃபாஅத் திருவா மீஹாய ஏக தர்மயம் பைவே அதி நுபா ஷஃபாஅத்துக்கும் ஷஃபாஅத் திருவா மீஹாய ஏக ஃபாஃபயம் பைவே கொம்மை கமெக்கி மச்ச குளதும் வந்த கலவு கம்கா அல்லோ ஒடுகம்வே.